0: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
1: அதுதான் எதுவோ
0: அனலாக கொதித்தது இந்த மனது.

0: அன்பான மதிய வணக்கம். இன்று ஜொலிப்பவர் பரத மறக்காத பாடல்கள் என்னுடைய விருப்பத்தில் எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காத பாடல்கள். அந்த மாதிரி வந்து பழைய பாடல்னாலுமே அது ஒரு தனி சுகம்தான். அந்த பாடலுடைய வார்த்தையும் இசையும் பாடுற பாவனையும் அவ்வளோ அழகாக இருக்கும். பாடலை ரசித்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த வரிசையில் இன்று எனக்கு தெரிஞ்ச சில பாடல்கள் கொண்டு வந்துக்கிறேன். நீங்களும் பாடலை ரசித்து கேளுங்கள், கேட்டு உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். இதோ நிகழ்ச்சியில் நிலையத்தில் நேரம் மதியம் 2:05. நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஒரு சூப்பரான பாடல்.
1: என்ன ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறேன்.
2: என்னமோ எண்ணங்கள் என் மனசுல அலமோது. ஆனா
1: ஆனா வெளியே சொல்ல முடியல.

என்ன நேயர்களே, நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஒரு சூப்பராக இருந்தது பாடல். ஒவ்வொரு பாடலும் அவ்வளோ தேனாக இனிக்கும். நிலையத்தில் நேரம் மதியம் 2:10. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல்.

ஒரு சூப்பரான படம் ஒளித்தது. நிலையத்தில் நேரம் மதியம் 2:14. நிகழ்ச்சியோடு தேன்மொழி முருகன் நிகழ்ச்சியோடு இணைந்து பதிவு கொடுத்துக்கிறான், சீக்கிரம் பதிவு கொடுத்துக்கிறான். நன்றிமா. தொடர்ந்து பாடலை கேளுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக

0: என்ன நேயர்களே, இதே சத்திய படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல் ஒளித்தல்வா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் வரிசையில் மருதம் மறக்காத பாடல்கள் இன்று ஜொலித்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியை வழங்குவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தனலட்சுமி பரசுராமன். நிலையத்தில் நேரம் 2:20. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒரு சூப்பரான பாடல், இந்த பாடல் அருமையான பாடல் தான்.
1: தான்

முகத்தை முத்தகுத்து மோடுகிறார் முல்லை கொடியார் முகத்தை முத்தகுத்து மோடுகிறார் முல்லை கொடியார் முகத்தை முத்தகுத்து மோடுகிறார் முயல்ந்த

பிஎஸ் ஜெயராமன் குரலில் எவ்வளோ ஒரு அற்புதமான பாடல். ஆனால் ஒளி தரந்தான் கொஞ்சம் சரியில்லை இந்த பாடல். சந்தன பொதிகையில் தென்றல் என்னும் பெண்ணார் வந்து வந்து மயக்கி விந்தைகள் செய்கிறார். எவ்வளோ அற்புதமான பாடல். நிலையத்தில் நேரம் மதியம் 2:23. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இன்றைய நட்சத்திரமாக ஜொலிப்பவர் மறந்து மறக்காத பாடல்கள். இது நிகழ்ச்சியில் அடுத்த பாடல்.

பார்த்திபன் கனவு படத்துலேருந்து ஒரு சூப்பரான படம் ஒளித்தது. மறந்து மறக்காத பாடல்கள் நிகழ்ச்சியில் வளம் வந்து கொண்டிருக்குது. நிகழ்ச்சியை வழங்குவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தனலட்சுமி பரசுராமன். நிலையத்தில் நேரம் மதியம் 2:27. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல்

தேனிலவு படத்துலேருந்து ஒரு அட்டகாசமான பாடல். இந்த பாடல்லாம் இரவு நேரத்தில் கேட்கும்போது ஒரு மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அவ்வளோ அற்புதமான பாடல்கள்.

தேனிலவு படத்திலிருந்து ஒரு அற்புதமான படம் ஒலித்தது. இதெல்லாம் ஒரு தடவை நம்ம செவியில் கேட்டுட்டோம்னா இந்த ரீங்கான மாதிரி நமக்குள்ளே ஒழித்து கொண்டே இருக்கும் அந்தமாரி பாடலாம். அதுதான் பழைய பாடல். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல், பாடலை கேட்டு பதிவிட்ட அத்தனை சொந்தங்களுக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நிலையத்தின் நேரம் மதியம் 2:33. இதோ அடுத்த பாடல் வருகிறது. மறந்து மறக்காத பாடல்கள்.

இந்த பாடலில் காட்சியில் பார்க்கும்போது அந்த முகபாவனை அவ்வளோ அழகாக காட்டியிருப்பாங்க. ஓ, எவ்வளோ ஒரு புன்னகையோடு இருக்குன்னு தெரியுமா அந்த பாடல் வந்து. மகிழ்ச்சியான பாடல், உங்களோடு நானும் சேர்ந்து கேட்குறேன்.

இன்றைய நிகழ்ச்சியில் மறந்து மறக்காத பாடல்கள் நிகழ்ச்சியின் வளம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வரிசையில் கேட்ட பாடல் பழைய பாண்டியா படத்திலேருந்து ஒரு சூப்பரான பாடல் ஒலித்தது. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கற்பூரம் படத்திலேருந்து, இதுவும் ஒரு அட்டகாசமான பாடல். அந்த இசையும் பாடலும் வார்த்தைகளும் அவ்வளோ அழகாக இருக்கும், ரசித்து கேட்டு பாருங்கள். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2:37. கற்பூரம் படத்திலேருந்து இதோ பாடல்.

என்ன நேயர்களே, நம்ம சௌரி வானொலியில் அழகான பாடல் ஒழித்து சென்றதல்லவா? அழகே அறிவே உயிரே, சூப்பரான பாடல். எத்தனை முறை கேட்டாலும் இதெல்லாம் வந்து செழிக்காத பாடல், தங்கமாக ஜொலிக்குது பாருங்கள். நீச்சல் அடுத்த பாடல்

சீர்காழி கோவிந்தராஜ் குரலில் ஒரு அவ்வளோ அற்புதமான பாடல் படம் வந்தது. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக மஞ்சள் மகமை படத்திலிருந்து இதுவும் ஒரு அட்டகாசமான பாடல்.

இன்றைய நிகழ்ச்சியில் என்னுடைய விருப்பமாக ஜொலிக்கும் பாடல்கள், மறத மறக்காத பாடல்கள் நிகழ்ச்சியில் வளம் வந்து கொண்டிருக்குது. நிகழ்ச்சியை வழங்குவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தனலட்சுமி பரசுராமன். ஒலித்த ஒரு சூப்பரான பாடல் மஞ்சள் வகை படத்திலிருந்து, ஒரு அட்டகாசமான பாடல் கூட சொல்லலாம். நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலிக்கும் பாடல் கற்பூரம் படத்திலிருந்து, ஒரு அட்டகாசமான பாடல். நிலவே உனக்கு குறையேது, நீ நினைச்சது கதிரவன் வரும்போது. பாடல் வரிகளே அட்டகாசமா இல்லை, கேட்டு பாருங்கள்.

என்ன நேயர் சொந்தங்களே, என்னுடைய விருப்பத்தில் ஒலித்த பாடல்கள் அத்தனையும் உங்களுக்கு பிடித்திருக்குன்னு நினைக்கிறேன். தங்கம்மா ஜொலித்தது, மறத மறக்காத பாடல்கள். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை உள்ளங்களுக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள், நன்றிகள். மீண்டும் 8 மணிக்கு சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெற்றுக் கொள்வது என்றும் உங்களுடன் நல்லசி பரசுராமன். நன்றி, வணக்கம்.

சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய பிற்பகல் வணக்கம். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3 மணி. இன்று நம் சபரி வானொலியில் இதய ராகம் நிகழ்ச்சியில் பாடல்களை தொகுத்து அனுப்பியவர் சென்னை அம்பத்தூரைச் சேர்ந்த அகிலா ஸ்ரீதர் அவர்களுடைய விருப்பத்தில் இன்பமும் துன்பமும் என்ற ஒரு தலைப்பில் பாடல்கள் வலம் வர இருக்கின்றது. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. இந்நிகழ்ச்சியில் வரும் பாடல்களை கேட்டு ரசித்து உங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பதிவிடுங்கள் நேயர் சொந்தங்களே. இதோ நிகழ்ச்சிக்குள் செல்வோம். தொடக்கத்தில் மனமுள்ள மருதாரம் இந்த படத்திலிருந்து இன்பம் எங்கே இன்பம் எங்கே, இதோ இந்த பாடலை நம் தொடக்கத்தில் கேட்டு ரசிப்போம்.

என்ன நேயர்களே, நம் தொடக்கத்தில் ஒரு அழகான சீர்காழி கோவிந்தராஜன் குரலில் பாடல் ஒலித்துச் சென்றது. பாடலை நாம் அனைவரும் கேட்டு ரசித்தோம். அடுத்த பாடலுக்கு வருவதற்கு முன்பாக இதோ கன்னியாகுமரி இரண்யர் இரண்யல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் இதயராகம் என்னும் இனிய நிகழ்ச்சியில் இன்று அகில ஸ்ரீதர் அவர்களின் இனிய பாடல்களை தந்து நிகழ்ச்சியை அழகுபடுத்தி அழகுக்கு அழகு சேர்க்கும் அன்பு அறிவிப்பாளர் அனுசுயா அம்மாவுக்கு இனிய வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நிகழ்ச்சி வெல்லட்டும், நன்றி என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி, நன்றி. அடுத்து கோவை காயத்ரி சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் சகோதரி, நன்றி. அடுத்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள் நல்ல ஒளித்தரம் சகோதரி என்று பாராட்டியுள்ளார்கள். அகிலா ஸ்ரீதர் அவர்களுடைய தொகுப்பில் தான் இன்று நம் இதயராகம் நிகழ்ச்சியில் பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. இதோ அடுத்த பாடலுக்கு செல்வோம். வீரபாண்டிய கட்டபொம்மன் இந்த படத்திலிருந்து இதோ இந்த பாடல். பி.வி. ஸ்ரீனிவாஸ், சுசிலாம்மா குரலில்.

அழகான அருமையான பாடல். இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசிச் சென்ற நேரம் 3:12 நம் சபரி வானொலியில் இதய ராகம் நிகழ்ச்சி. பாடல்களை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் காயத்ரி அவர்கள், இனிமையான பாடல் கேட்க கேட்க சலிக்காத அருமையான பாடல், சூப்பர் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். அடுத்து பரசுராமன் தனலட்சுமி அண்ணா அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று கண்ணாறு எடுத்து அந்த சுடக்கு போட்டு அழகான அருமையான பாடல் என்று ஒரு அழகான ஒரு பதிவு. வீரபாண்டி கட்டபொம்மன் ஜொலிக்குது பாடல் என்று சூப்பரான ஒரு பதிவு. நன்றி, நன்றிகள் அண்ணா. அடுத்து சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள் அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள், நன்றிகள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து பரசுராமன் அண்ணா அவர்கள் அழகான ஒரு வெண்ணிலவை கண்முன் கொண்டு வந்துள்ளார். நிலவுகளை 14 நிலவுகளை கண்முன் கொண்டு வந்துள்ளார். சிறப்பு சிறப்பு சூப்பர், அழகான ஒரு அருமையான பாடல். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நன்றியிலும் தெரிவித்துக் கொண்டு, தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி மற்றும் கும்பகோணம் மனோகரனா நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. நிலையத்தில் நேரம் 3:00.

அதற்குள் ஒரு தொலைபேசி. மன்னிக்க வேண்டும், அடுத்த பாடலுக்கு செல்வோமா? மனிதன் மாறவில்லை, இந்த படத்திலிருந்து இன்பமான இரவிதுவே. இது ஏஎல் ராகவன், சுசிலாம்மா குரலில். ஏஎல் ராகவன் என்றுதான் நான் நினைக்கிறேன், ஆனால் அது ஆண் குரல் எனக்கு சரியாக தெரியவில்லை. தெரிந்தால் பதிவிடுங்கள் நேயர் சொந்தங்களே. இதோ பாடலுக்கு செல்வோம்.

என்ன ஒரு அழகான வரிகளில் அழகான பாடல் ஒலித்து சென்றது ஏ எல் ராகவன் சுசிலாமா குரலில். எனக்கு ஏ எல் ராகவனா என்று எனக்கு சரியாக புலப்படவில்லை. ஆகையால் அழகாக பதிலளித்த இரு சகோதர சகோதரி கோவை ராஜேஷ் அவர்களுக்கும் கோவை சரவணப்பட்டி காயத்ரி அவர்களுக்கும் நன்றி வாழ்த்துக்கள். ஏ எல் ராகவன் என்று அவர் தொலைபேசி வழியாக சொன்னார் ராஜேஷ். இவர் வாட்ஸ்அப்பில் பதிவிட்டுள்ளார் காயத்ரி சகோதரி அவர்கள். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள். அடுத்து பரசுராமன் ஐயா அவர்கள் ஆஹா அருமை என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி நன்றி. ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே பாடலை சிறப்பாக கேட்டுக்கொண்டு இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். என் இதயத்தை தூவி இன்பமான இரவினிலே இதயம் ரெண்டு மயில் மயிலுலா சிந்தை மயக்க வெண்ணிலா என்ற அந்த பாடல் வரிகளை வைரமாக ஜொலிக்குது என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி. அடுத்து ரகுபதி தம்பி அவர் நம் நிகழ்ச்சியில் இணைந்து விட்டால் என்னதான் இது லக்கேஜ் என்றே தெரியவில்லை. இழுத்து கொண்டு வருகிறார். எப்பொழுதுதான் அது வெளியில் வருமோ? அதுக்குள்ளே இருக்கும் ரகசியங்கள் சிதம்பர ரகசியமா இல்லை வேற எந்த ரகசியம் என்று தெரியவில்லை. தம்பி வாருங்கள் வாருங்கள், எப்படி இருக்கின்றீர்கள்? ஒரு சோகமான நிகழ்ச்சியை கேட்டோம், அதற்கு எப்படி என்ன சொல்வது என்று தெரியவில்லை. எல்லோருக்கும் அந்த சோகமான ஒரு நிகழ்ச்சி வரும், காத்திருப்போம், அவ்வளவுதான். அடுத்து நான் இதுவரை கேட்டிராத பாடல், இனிமையான பாடல் என்று கோவை காயத்ரி அவர்கள் பாடலுக்கு விளக்கம் கொடுத்துள்ளார்கள். நன்றி நன்றி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு அடுத்த பாடல் இதயக்கனி. இந்த படத்திலிருந்து இன்பமே உந்தன் பெயர் பெண்மையோ. இதோ இந்த பாடல் டி எம் சௌந்தரராஜன் சுசிலாமா குரலில்.

0: அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் பரசுராமன் தனலட்சுமி அவர்கள் சூப்பர் சாங் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து ரகுபதி தம்பி அவர்கள் வேட்டியை மடிச்சுக்கட்டு மடிச்சுக்கட்டு என்று சோப்பு நுறையோட வேட்டியை கையில் பிடித்து கொண்டு எங்கேயோ ஓடிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஓடுங்க ஓடுங்க, இது ஒரு குத்து டான்ஸ் மறுபடியும் அழகாக இருக்கின்றது. சூப்பர் சூப்பர் நண்பா, சூப்பரான ஒரு பதிவு. அடுத்து பரசுராமன் தனலட்சுமி அவர்கள் இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ என் இதயக்கணி, கேட்க கேட்க இன்பமான பாடல் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி நன்றிகளண்ணா. அடுத்து சரவணப்பட்டி காயத்ரி சகோதரி அவர்கள் சூப்பர் சாங், பட்டி தொட்டியெல்லாம் வளவந்த பாடல் அருமை சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். அகில ஸ்ரீதர் அவர்கள் தலைவர் பாடல்னா சூப்பரம்மா என்று பாராட்டி உள்ளார். தலைவர் பாடலுக்கு சூப்பராக ஒரு பதிவு போடும் ஒரு டயரி இன்னும் காணவில்லை, என்னவென்று தெரியவில்லை. விரதத்தில் இருக்கின்றார்கள் என்று தெரியவில்லை, விரதம் முடித்தவுடனே வருவார். சரி, இருக்கட்டும், இதோ நம் நிகழ்ச்சிக்குள் வருவோம். நம் நிகழ்ச்சி பற்றி ஒரு சிறு உரையாடல் நம் ஒரு சகோதரர் காத்து கொண்டிருக்கின்றார்கள் தொலைபேசி வழியாக. அவருடன் ஒரு சிறு உரையாடல். ஹலோ.
1: ஹலோ.
0: வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க, அறிமுகப்படுத்திங்க. நான் நல்லா இருக்கேங்கண்ணா, நீங்க சொல்லுங்க, உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. எனக்கு தெரியும் நீங்க யாருன்றது, நேருக்கு தெரியும் அல்லவா.
1: ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார்.
0: வாங்க.
1: ஆரம்ப கால இந்த சபரி வானொலி ஆரம்ப காலத்திலிருந்து இந்த நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக் கொண்டு வருகிறேன்.
0: ஆமா தெரியும்.
1: மாதங்களாக உடல்நிலை கொஞ்சம் குறைவு காரணமாக பங்கேற்க முடியவில்லை. நிகழ்ச்சி சிறக்க எமது மனம் பூர்வமான இதயம் கரிந்த நல்வாழ்த்துக்களை.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி சகோதரரே. உங்களுடைய நிகழ்ச்சியும் பாடல்கள் வந்திருக்கு. வந்து எந்த கிழமை எந்த டேட் சொல்ல முடியாது, திடீர் என்று வரும், உங்களுக்கு அழைப்பு வரும், அப்பொழுது நம் நிகழ்ச்சியை தொடரலாம். சரிங்களா?
1: நன்றி
0: நன்றி நன்றி இல்லையா, நன்றி நன்றி நன்றி. என்ன நேயர்களே, அழகாக நம் சகோதரர் நம் நிகழ்ச்சியை பற்றி உரையாடி சென்றார். அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு பாடலுக்கு வருவோம். இன்று இதயராகம் நிகழ்ச்சியில் அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்களின் தொகுப்பில் இன்பமும் துன்பமும் என்று ஒரு தலைப்பு கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் இன்பமான பாடல்தான் எல்லாமே வருகின்றது, துன்பமான வரிகள் எதுவும் கிடையாது. இன்பம் சந்தோஷம் என்ற வரிகளில் தான் பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நாம் அனைவரும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி மற்றும் கும்பகோணம் மனோகரண்ணா, நாம் அனைவரும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:27. அடுத்து வசந்தி இந்த படத்தில் இருந்து சந்தோஷம் காணாத வாழ்வுண்டா, இதோ சித்ரா குரலில் இந்த பாடல்.

அழகான வரிகள், அருமையான குரலில் கே சித்ரா அவர்கள் பாடி சென்றார்கள். சந்தோஷமும் இன்பமும் துன்பமும் எல்லாம் தான் இருக்கும் நம் வாழ்க்கை, எல்லாமே தான் நாம் அனுபவிக்க வேண்டும். அழகான அருமையான பாடல் ஒலித்தது. அடுத்து கரூர் ரகுபதி தம்பி அவர்கள் இசைத்தரம் சூப்பர் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி தம்பி. கன்னியாகுமரி இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் சூப்பர் சூப்பர் சூப்பர் சாங் என்றும் பாராட்டி உள்ளார்கள். ரகுபதி தம்பி அவர்கள் இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க சிறப்பையா. நன்றி நன்றி. அடுத்து செய்யார் சந்திரசேகர் அவர்கள் இனிய மாலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், அகிலா ஸ்ரீதர் தொகுப்பு பாடல்கள் அருமை, வாழ்த்துக்கள் செய்யார் சந்திரசேகர் என்று குறிப்பிட்டுள்ளார். நன்றி நன்றி ஐயா. அகிலா ஸ்ரீதர் அவர்கள் சங்கீதமும் சந்தோஷமும் இரட்டையர்கள் அல்லவா? ஆமாம் ஆமாம். நன்றி. அடுத்து தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி, நான் தற்போது கோயம்புத்தூரில் சென்று கொண்டிருக்கிறேன். கோயம்புத்தூரில் இருக்கீங்களா? கொழுந்தவத்திலேயே வாங்கிட்டு வாங்க. கும்பகோணம் தான் கொழுந்தவத்திலேயே, கோயம்புத்தூரில் என்ன சிறப்பு என்று தெரியவில்லை எனக்கு. சரி பரவாயில்லை. ஏனென்றால் உங்களுடைய எழுதுகோளில் மை தீர்ந்து விட்டு இருக்கும் போல இரண்டே வரிகளில் போட்டிருக்கின்றீர்கள், சிறப்பு. அடுத்து கோவை காயத்ரி அவர்கள் அழகான இனிமையான பாடல், மனதேவருடன் கீதங்கள் மகிழ்ச்சி என்றும் பாராட்டியுள்ளார்கள். ஒழித்த பாடலுக்கு பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு அடுத்த பாடலுக்கு வருவோம். உலகம் சிரிக்கிறது இந்த படத்திலிருந்து சந்தோஷம்தான் இனி வாழ்விலே. இதோ எஸ்பி பாலசுப்பிரமணியம் குரலில் இதோ இந்த பாடல்.

அருமையான அழகான பாடல் எஸ்பிபி குரலில் ஒலித்தது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், ரகுபதி தம்பி அவர்கள் இசைத்தட்டை அழகாக ஒலித்து கொண்டு எஸ்பியை கண்முன் கொண்டு வந்து வாத்தியத்துடன் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். சிறப்பு. அடுத்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள் ஜோடியாக ஆடிக்கொண்டு பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றியிலும் தெரிவித்துக் கொண்டு இன்று இதய ராகம் நிகழ்ச்சியில் அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்களுடைய தொகுப்பில் இன்பமும் சந்தோஷம் என்ற பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஸ்வர் ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி மற்றும் கும்பகோணம் மனோகரண்ணா, இப்பொழுது அவர் பெயரை சரவணகுமார் அவரும் நம் நிகழ்ச்சியில் பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றியிலும் தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசுயா. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:40. அடுத்த படப்பாடலுக்கு வருவோம். உலகம் சிரிக்கிறது இந்த படத்திலிருந்து சந்தோஷம்தான் இனி வாழ்விலே, பி சுசிலா, சீர்காழி கோவிந்தராஜன் குரலில் இதோ இந்த பாடல்.

0: என்ன நேயர்களே, இது ஒரு சகோதரியுடன் சிறு உரையாடல். ஹலோ.
1: ஹலோ, வணக்கம் அக்கா.
0: எந்த குழந்தை எங்கிருந்து பேசுது தெரியவில்லையே.
1: அருமையான பாடல்களை அகிலாசீதர் சகோதரி வழங்கியிருக்காங்க.
0: நன்றி.
1: சந்தோஷம் அந்த அதுல நல்ல தத்துவ பாடல்களும் அருமையா வந்துட்டு இருக்கு.
0: நன்றி.
1: அதெல்லாம் கேட்க சூப்பரா இருக்கு. நாங்க எல்லாரும் கேட்டுட்டு தான் இருக்கோம். பதிவு போடுற நண்பர்கள் எல்லோருக்கும் என்னோட பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன்.
0: நன்றி. நன்றிமா. நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. என்ன நேயர்களே, நம் நிகழ்ச்சி பற்றி கோவை ராஜேஸ்வரி அவர்கள் ஒரு சிறு உரையாடல் உரையாடி சென்றார். வாழ்த்துக்கள். நன்றி அவர்களுக்கு. அடுத்த பாடலுக்கு இதோ வருவோம். உலகம் சிரிக்கிறது இந்த படத்திலிருந்து சந்தோஷம்தான் இனி வாழ்விலே. சுசீலாம்மா, சிறுகாழி கோவிந்தராஜன் குரலில் இந்த

நேயர்களே, ஒரு அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. சுசிலம்மா, சீர்காழி கோவிந்தராஜன் குரல். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் சரவணப்பட்டி கோவை காயத்ரி அவர்கள். பாடல் இனிமையாக உள்ளது என்று பாராட்டியுள்ளார்கள். அகில ஸ்ரீதர் அவர்கள் பாராட்டுக்கள் தெரிவித்த மூத்த சகோதரி கோவை ராஜேஸ்வரிக்கு நன்றி என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி நன்றி சகோதரி. பழைய அரிய பாடலாக இருந்தாலும் ஒளித்தரம் அருமை. அனுசையா சகோதரிக்கு நன்றி நன்றி என்று பாராட்டி உள்ளார்கள். உங்களுடைய திறமைதானே, அந்த பழைய பாடலை கண்டுபிடித்து எனக்கு அனுப்பி உள்ளார், அதை நான் எடுத்தேன், அவ்வளவுதான். இதில் ஒன்றும் பெரிய வித்தியாசமே கிடையாது. சிறப்பு சிறப்பு, சூப்பர். அடுத்த பாடலுக்கு செல்வோம். மனிதனின் மறுபக்கம். இந்த படத்திலிருந்து சந்தோஷம் என்று சந்தோஷம். இதோ சித்ரா குரல் இந்த பாடல்.

சித்ரா குரலில் அழகான அருமையான பாடல் சந்தோஷமாக ஒலித்து சென்றது. நாம் அனைவரும் சந்தோஷமாக கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அகில ஸ்ரீதர் போட்ட பதிவுக்கு. உண்மைதான் சகோதரி, நல்ல ஒளித்தரம். நன்றி அனுசுயாக்கா என்று அந்த ஒளித்தரம் அழகாக இருக்கு என்று சொன்னார்கள் அல்லவா, அதற்கு அந்த பதிவு நம் காயத்ரி அவர்கள். சந்தோஷம் இங்கு சந்தோஷம் பாடல் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள் ஒளித்த பாடலுக்கு. அடுத்து காயத்ரி அவர்களே, சித்ராம்மா குரல் பாடல் இனிமை என்றும் பாராட்டி உள்ளார்கள். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்துணை நேயர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளும் தெரிவித்து கொண்டு அடுத்த பாடலுக்கு செல்வோம். இதயவீணை இந்த படத்திலிருந்து ஆனந்தம் இன்று ஆரம்பம். இதோ டி எம் சௌந்தரராஜன், ஜானகி அம்மா குரல். இந்த பாடலை கேட்டு ரசிப்போமா?

0: அழகான அருமையான பாடல். டி எம் சௌந்தரராஜன், ஜானகி அம்மா குரலில் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், ஆ வந்துட்டாங்க ஐயம்மா வந்துட்டாங்க. தேன்மொழி சகோதரி அவர்கள், அடடா இப்படி கலக்குறீங்களே, மிக இனிமை இந்த பாடல், மனதை தொட்ட பாடல் என்றும் பாராட்டி உள்ளார்கள். வாங்க வாங்க சகோதரி, விரதம் முடித்து விட்டீர்களா இப்பொழுதுதான்? அடுத்து அகிலா ஸ்ரீதர், ஆனந்தம் தலைவர் பாடல் அருமை சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். பாடலை கேட்டு ரசித்து பாராட்டிய உள்ளங்களுக்கு வாழ்த்துக்களின் நன்றியிலும் தெரிவித்துக் கொண்டு இது ஒரு சகோதரருடன் சிறு உரையாடல். ஹலோ,
1: ஹலோ, வணக்கம். பாட்டெல்லாம் அருமையா கொடுத்துருக்காங்க,
0: நன்றி.
1: அவங்களுக்கு ஒரு பாராட்டுக்கள், நீங்க அழகா நடத்துறீங்க, அவங்களுக்கு ஒரு பாராட்டு. அப்புறம் வந்து நேயர்கள் எல்லாம் நல்லா பதிவு எல்லாம் போடுறாங்க, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுகள், நன்றிகள்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. என்ன நேயர்களே, கும்பகோணம் கணபதி நகர் மனோகர் அண்ணா அவர்கள் உரையாடி சென்றால் அவர் பெயரையே அறிவிக்கவில்லை, மூன்றே எழுத்தில் முத்தாக முத்து முத்தாக அறிவித்து சென்று விட்டார், அவ்வளவு வேகம். சரி, இருக்கட்டும். பாராட்டிய உள்ளத்திற்கு வாழ்த்துக்களை நன்றியிலும் தெரிவித்து கொண்டு அடுத்த பாடலை கேட்பதற்கு முன்பு அகில ஸ்ரீதர் அவர்கள் மனோகர் அண்ணாவிற்கு நன்றி வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டி உள்ளார்கள். ஒலித்த பாடலுக்கும் அவர் கூறிய ஒரு உரையாடலுக்கும் சிறப்பு. அடுத்த பாடலுக்கு வருவோம். சிறைப்பறவை இந்த படத்திலிருந்து ஆனந்தம் பொங்கிட பொங்கிட. இதோ கேஜே இயேசுதாசுடன் ஒரு பெண் குரல் வரும் என்று நான் நினைக்கிறேன், அந்த குரல் யார் என்று பதிவிடுங்கள் நேயர் சொந்தங்களே.

0: அழகான அருமையான சுபலாலி பாடி சென்றது. அந்த சுபலாலி பாடி சென்ற நேரம் நம் சபரி வானொலியில் 4:02. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், இதற்கு ஒரு கேள்வியை நான் கேட்டிருந்தேன், ஆண் குரலுடன் பெண் குரல் யார் என்று. அது அகிலா ஸ்ரீதர் கொடுத்து உள்ளார்கள். அது எப்படி சொல்வது, பாடல் அவர்களே கொடுத்துவிட்டு அவர்களே விடையளித்தால் இது எப்படி இருக்குது? நன்றாகத்தான் இருக்கும், பரவாயில்ல, இருக்கட்டும், நான் பிறகு வாசிக்கிறேன். அடுத்து தேன்மொழி சகோதரி அவர்கள், மனோகரண்ணா வேகமாக பேசிவிட்டு ஓடிவிட்டார்கள், அவர் வேலை அப்படி, 4 மணியானால் தலைவாரி பூ முடித்து பொட்டு வைத்து அழகாக சேரில் உட்கார வேண்டும் கேட்டுக்கு முன்பாக. அதுதான் அவர் அந்த 4 மணியானால் அந்த அவசரமான வேலை, அவருடைய வேலை அவருக்கு. அடுத்த சிறப்பான பாடல், அருமை, இனிமையாக இசைத்தந்த உள்ளத்திற்கு நன்றி, வாழ்த்துக்கள் என்றும் இதயங்கணிந்த வாழ்த்துக்களை பாராட்டி உள்ளார்கள் நம் தேன்மொழி சகோதரி அவர்கள். அடுத்து கோவை காயத்ரி அவர்கள், அருமையான பாடல், சூப்பர் சாங் என்றும் அகிலா ஸ்ரீதர சூப்பர் சாங் என்றும் பாராட்டி உள்ளார்கள். நேயர்களே, ஒரு தகவல், காஞ்சிபுரம் பிள்ளையார்பாளையம் திருப்பரி சுந்தரி அவர்கள் ஒரு பாடலை பதிவிட்டு உள்ளார்கள். நான் ஏற்கனவே ஒரு போன வாரம் அறிவித்து விட்டேன், சகோதரி நன்றாக கேட்டுக்குங்க, உங்கள் விருப்பத்தில் குறைந்தது 12 அல்லது 13 பாடல்கள் நீங்கள் அனுப்பிவிட்டால் வாட்ஸ்அப் நம்பரில் 8270330491 மறுபடியும் அந்த தொலைபேசி சொல்கிறேன், 8270330491 இந்த கைபேசிக்கு உங்கள் விருப்ப பாடலை 12 அல்லது 13 பாடல்களை அனுப்பிவிட்டால் இது போன்ற ஒரு இதயராகம் நிகழ்ச்சி உங்கள் பெயரோடு வளம் வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் வந்து இதை வந்து தப்பாக எடுத்துக்க வேண்டாம் சுந்தரி, இது வந்து தனிப்பட்ட ஒரு நேயருடைய விருப்பம். இதயராகம்ன்றது தனிப்பட்ட அவங்க இதயத்தில் துடித்து கொண்டிருக்கும் பாடல் தான் நம் சபரி வானொலியில் ஒலித்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. உங்களுக்கு உங்கள் இதயத்தில் என்ன பாடல் வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ அதை அனுப்பிவிட்டால் நாங்கள் அதை ஒளிபரப்ப செய்ய தயாராக உள்ளோம், அவ்வளவுதான். சரி நேயர்களே, நம் நிகழ்ச்சிக்கு வருவோம். இந்த பாடலின் பெண் குரல் யார் என்று கேட்டிருந்தேன் அல்லவா, அதற்காக ஒரு சகோதரருடன் ஒரு அந்த விடையை சொல்வதற்காக கைபேசியில் தொடர்பு கொண்டு உள்ளார். இதோ அவரிடம். ஹலோ.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வாங்க வாங்கண்ணா, சொல்லுங்க.
1: திரைப்பறவை திரைப்படத்தில் அந்த பாடல் அவருடன் இணைந்து பாடினார். ஆனந்தம் பொங்கிட பொங்கிட பொங்கிட காதல் சலங்கைகள் காதில் ஒலிக்குதடி. இது பல நாளாயிற்று கேட்டு இன்றைக்கு கேட்டதற்காக 51 அகிலா ஸ்ரீதர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: அது மட்டுமல்லாமல்
1: தங்கமீன்கள் படத்தில் ஆனந்த ஐயாளி இதை மீட்டுகிறாள், இந்த பாடலும் மிக சிறப்பான பாடல்.
0: ஆமா, அடுத்த பாடல் அதுதான் வருது வருதுங்கண்ணா.
1: அதுவும் மிக சிறந்த பாடல், அது அருமையான ஒரு அமைதியான பாடலும் கூட. பாடலை தேர்வு செய்த 51 அகிலா ஸ்ரீதர் அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றிகள். அடுத்த பாடலுக்கு செல்வோமா? நன்றி நன்றி நன்றி. என்ன நேயர்களே, ஒலித்த பாடலுக்கும் அழகாக ஒரு பதிலளித்தார் சுனந்தா என்றும், அடுத்து பாடலுக்கும் அழகான தங்க மீன்கள்

0: என்ன நேயர்களே, அழகாக ஒலித்த பாடலுக்கு பெண் குரல் யார் என்று பதிலளித்தார் நம் கோவை சாரி கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார் ஐயா அவர்கள். அடுத்து ஒலிக்கும் பாடலுக்கும் அழகாக ஒரு பதிலை அளித்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். சிறப்பு சிறப்பு சூப்பர் பாடலையும் இரண்டு மூன்று வரிகள் பாடி சென்றார். அழகாக குரலில் அருமையான பாடலை பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களின் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு அடுத்த பாடலுக்கு வருவோம். இன்று இதயராகும் நிகழ்ச்சியில் சென்னை அகிலா ஸ்ரீதர் அவர்களுடைய விருப்பத்தில் இன்பமும் துன்பமும் என்று ஒரு தலைப்பை கொடுத்தார். ஆனால் துன்பம் என்று வரவில்லை, இன்பம் சந்தோஷம் என்று தான் பாடல்கள் சந்தோஷமாக நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த பாடலுக்கு வருவோம். தனிப்பக்கத்தில் இந்த பாடலுக்கு வருவதற்கு முன்பாக தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி மற்றும் கும்பகோணம் மனோகரண்ணா நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். நிலையத்தில் நேரம் மாலை 4:07. அடுத்த பாடலுக்கு வருவதற்கு முன்பாக இதோ தங்கம் மீன்கள் இந்த படத்திலிருந்து ஆனந்த யாழிசை மீட்டுகிறாய். இதோ இந்த பாடலை கேட்டு ரசிப்போம். ஸ்ரீராம் பார்த்தசாரதி குரலில் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு சரியாக புலப்படவில்லை, நீங்கள் பதிவிடுங்கள் நேயர் சொந்தங்களே.
1: மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று.

0: அழகான அருமையான பாடல் ஒலித்துச் சென்றது. இதமான இசையில் அருமையான பாடல், எப்படி சொல்வது என்றே தெரியவில்லை. அமைதியான வரிகளில் பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், இந்த பாடலுக்கு குரல் கொடுத்தவர் யார் என்று கேட்டு ஸ்ரீராம் பார்த்தசாரதி அக்கா என்று பாராட்டியுள்ளார்கள். அடுத்து அகில ஸ்ரீதர் அவர்கள், நம் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார் சகோதரர் பேசியதற்கு நன்றி என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி. தேன்மொழி அவர்கள், சூப்பர் சாங் என்றும் இதயங்கிணைந்த வாழ்த்துக்கள் என்று அழகாக சிரித்து கொண்டு மலர் தூவி வாழ்த்துண்டு தலையை அசைத்து குழந்தையா வடிவத்தில் சிரித்து கொண்டும் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் சூப்பராக கை கொடுத்து பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். அருமையான பாடல், சூப்பர் சூப்பர் என்று இதயங்கிணைந்த வாழ்த்துக்களை நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு சகோதரி தொகுப்பு பாடல்கள் முழுவதும் கேட்கவில்லையே, கேட்டால் நன்றாகத்தான் இருந்திருக்கும். ஆமாம், என்ன வேலை உங்களுக்கு, பரவாயில்லை. அடுத்து காயத்ரி அவர்கள், இனிமையான பாடல், அருமை, சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். ஒலித்த பாடலுக்கு பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நன்றிகளும் தெரிவித்துக் கொண்டு பாடல்களை தொகுத்து அனுப்பிய சகோதரியுடன் சிறு உரையாடல் இதோ. ஹலோ.
1: ஹலோ.
0: வங்க,
1: அகிலா ஸ்ரீதர் பேசுறேன். தமிழ் வானிலையில இன்பன்ற தலைப்புல இன்னைக்கு வந்த எல்லா பாடல்களோட ஒளித்தரமும் ரொம்ப அழகா இருந்தது சகோதரி.
0: நன்றி.
1: இதுக்காக நீங்க மெனக்கெட்ட உங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவி.
0: அப்படி மெனக்கெட்டு எல்லாம் சொல்லவே கூடாது, சந்தோஷம்தான் இது. இது இன்னைக்கு சந்தோஷம்தான்,
1: சந்தோஷமான பதிவு, சந்தோஷமான பதிவை சந்தோஷமா பதிவிட்டு சகோதரிக்கு சந்தோஷமான வாழ்த்து.
0: இப்போ மெனக்கெட்டுன்றதுல இருந்து வேற வேலைக்கு போறதா இருந்தா நான் மெனக்கெட்டு இதுல செய்யணுன்றது என்னுடைய வேலையே இதுதானே. 3 மணியானால் இதயராக நிகழ்ச்சி, காலை 10 மணியானால் காற்றினே வரும் வீதம் நிகழ்ச்சி தான் நான் சபரி வானொலி, என்னுடைய நிகழ்ச்சி அது. அது யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்னுடைய நிகழ்ச்சியை. என்னால் முடிந்தால் ஒளிபரப்பு செய்வேன், இல்லை என்றால் அன்று லீவ் எடுத்துக் கொள்வேன், ஓய்வு எடுத்துக் கொள்வேன். இதுதான் என்னுடைய ஒரு கட்டாயமான ஒரு வார்த்தை, அன்பான ஒரு வார்த்தை, வேண்டுகோள் இது எல்லா நேயர்களுக்கும். நன்றி. நன்றி.
1: அறிவித்த எல்லா பழைய பாடல்களும் வந்து இன்னைக்கு கொஞ்சம் அரிய பாடல்கள் வந்து எப்பவுமே கேட்டு கேட்ட பாடல்களே நம்ம நிறைய கேட்கிறோம். அதனால சில அரிய பாடல்களும் வந்து பலம் வந்தது. அது வந்து சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம், பட் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமா தெரியாது. ஆனாலும் வந்து இந்த சந்தோஷமான பதிவு, சந்தோஷன்ற பதிவு வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன்.
0: எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, எல்லாரும் பிடிச்சிருக்கு. நம் நண்பர் ஒரு சகோதரர் தொலைபேசி வழியில் தொடர்பு கொண்டு அந்த லைன்லேயே அந்த பாட்டு பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டு நம் தொலைபேசி வழியாக நாங்கள் 2 பேர்களும் ஒவ்வொரு பாடலுக்கும் அவர் கருத்துக்களை தெரிவித்து கொண்டிருக்கின்றார். நானும் அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு பாடலை கேட்டு நாம் அனைவரும் ரசித்து கொண்டிருக்கிறோம் சகோதரி. அந்த அளவுக்கு,
1: ஆமாம், நன்றிகள்.
0: அந்த அளவுக்கு நல்ல அழகான தரமான பாடல்கள் இன்று வந்தது நம் இதயராகும் நிகழ்ச்சி உங்களுடைய விருப்பத்தில்.
1: நன்றி. நன்றி.
0: நன்றி.
1: நீங்க வந்து இயக்குனர் கீதநேசன் ஐயாக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப
0: நன்றி.
1: என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பதிவிட்ட அத்தனை நேயர்களுக்கும், சபரி வானொலி நேயர்களுக்கு அத்தனை பேருக்கும் என்னோட நன்றி.
0: நன்றி. நன்றிமா. நன்றி. என்ன நேயர்களே, நம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்து விட்டோம். பாடலை தொகுத்து அனுப்பிய அகில ஸ்ரீதர் அவர்களுடைய விருப்பத்தில் நிறைவு பாடலாக பூவே உனக்காக இந்த படத்தில் இருந்து இதோ இந்த பாடல். இது வந்து ஃபேவரட் சாங் இந்த படத்திலே தான், அது நான் சொல்ல வேண்டியதில்லை, நீங்களே கேட்டு பாருங்களேன் தெரியும் இதோ இந்த பாடல். நன்றி சகோதரி.
1: நன்றி சகோதரி.

0: அழகான அருமையான பாடல் உன்னிகிருஷ்ணன் குரலில் ஆனந்தமாக ஒலித்து சென்றது. நம் இதயராகம் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அகில ஸ்ரீதர் அவர்கள், இன்பம் தலைப்பில் வந்த பாடல்களை கேட்டு பதிவிட்ட நேயர்களுக்கும், நல்ல ஒளித்தரத்தில் வழங்கிய அனுசுயா சகோதரிக்கும் வாய்ப்பு அளித்த இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்களுக்கும் நன்றி நன்றி என்று பாராட்டி உள்ளார்கள். அடுத்து தேன்மொழி அவர்கள், ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனம் ஆசை ஊஞ்சலில் ஆடும் சந்தோஷமான பாடல்களை தேர்வு செய்த அகில சகோதரிக்கு நன்றி. பாடலை தொகுத்து அருமையாக வழங்கிய அனுசுயா அக்காவுக்கும் நன்றி, சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். அடுத்து பூங்கொத்து கொடுத்து வணக்கத்தை தெரிவித்து இதயங்களிந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்து மிக்க நன்றி என்று பாராட்டி உள்ளார்கள் தேன்மொழி சகோதரி அவர்கள். இதோ நம் நிகழ்ச்சி நிறைவாக நண்பருடன் ஒரு சிறு உரையாடல். ஹலோ
1: ஹலோ, வணக்கம்.
0: வாங்க வாங்க வாங்க பேசுங்க உங்களுடைய கருத்துக்களை.
1: ஈரோடு மாவட்டம் கோவிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார்.
0: வாங்க.
1: இன்பம் தலைப்பில் பாடல்கள் ஆரம்பத்திலிருந்து ஒரு சில பாடல்களை தவிர அனைத்து பாடல்களையும் கேட்டேன்.
0: ஆமா,
1: மிகவும் திருப்திகரமாக இருந்தது. அதுவும் எனக்கு மிகவும் பிடித்த பாடல் பாடும் மனமாசையில் ஊஞ்சலில் ஆடும். இந்த பாடல் நான் பல முறை மேடைகளில் பாடி எனக்கு புகழை ஏற்படுத்தி கொடுத்த பாடல் அது. அந்த பாடல் இப்போது கேட்டிருக்கேன், மிக்க நன்றி. தேர்வு செய்த அம்பத்தூர் அகிலா செய்த அவர்களுக்கு நன்றி. தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் சகோதரி ராமபுரம் மனுஷி அவர்களுக்கும் மிக்க
0: நன்றி.
1: இந்த ஒலிபரப்பை கேட்க உதவிய ராமபுரம் மனுஷி அவர்கள் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த நிலை இயக்குநர் கீதேசனை அவர்களுக்கும் மிகுந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நண்பா, நன்றி நன்றி. என்ன நேயர்களே, நம் நிகழ்ச்சியை பற்றி நிறைவாக அழகாக நம் உரையாடி சென்றார் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார் ஐயா அவர்கள். அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களின் நன்றிகளையும் சபரி வானொலி நேயர் சார்பாகவும் இயக்குனர் சார்பாகவும் அறிவிப்பாளர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டோம். இதுவரை நம் சபரி வானொலி இதயராகம் நிகழ்ச்சியில் அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்களுடைய தொகுப்பில் இன்பம் சந்தோஷம் என்ற தலைப்பில் பாடல்கள் வளம் வந்தது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர்களுக்கும் நில இயக்குநர்களுக்கும் மற்றும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

திரைக்கானம் நிகழ்ச்சி வழங்குவது உங்கள் அன்பாளைய அறிவிப்பாளர் தனலட்சுமி பரசுராமன். உங்களுக்கு பிடித்த பாடலை குரல் பதிவாக பதிவிடுங்கள். நிகழ்ச்சியோடு இணைந்து பதிவிட்ட அத்தனை சொந்தங்களுக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக கர்ணம் படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் விரும்பி கட்டு சொந்தம் மின்னல் ஐயப்பன் ஐயா விருப்பத்தில் முதல் பாடல் இது ஆறு விரும்பி கேட்ட பாடல்.

திரைக்கான நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் முதல் பாடலில் ஒரு சூப்பரான பாடல் ஒழித்தது. கர்ண படத்துலேருந்து ஒரு அற்புதமான பாடல். பாடலை விரும்பி கிட்ட சொந்தம் மின்னல் ஐயப்பன் ஐயா விருப்பத்தில் ஒழித்தது. பாடலை கேட்டு பதிவு முடித்துகிறார். ஐயா, என்னுடைய விருப்ப பாடலை வழங்கினதுக்கு நன்றி நன்றி சொல்கிறார். நன்றி ஐயா, ஒரு அருமையான பாடல் தெரிவு நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து ரெட்டியார்பேட்டை கீதா குமார் மிக சிறக்க வாழ்த்துக்கள் சொல்கிறேன், பதிவு கொடுத்துக்கிறாங்க, நன்றிம்மா. அதேமாதிரி சேலம் மாவட்டம் அரியவழமங்கை மிக சிறக்க வாழ்த்துக்கள் அண்ணா அப்படின்னு சொல்கிறார். சென்னை மோகனரங்கன் ஐயாவும் சொல்கிறார் மிக சிறக்க வாழ்த்துக்கள். பாடலை கேட்டு பதிவிட்ட அத்தனை சொந்தங்களுக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக

சலமாவட்டும் அறிவழமாக விருப்பமாக தாலாட்டு கேட்குதே படத்திலிருந்து ஒரு சூப்பரான படம். இது தம்பி விரும்பி கேட்ட படம்.

ஒழித்த ஒரு சூப்பரான படம் ஒழித்து தாலாட்டு கேட்குது அம்மா படத்துலேருந்து ஒரு அற்புதமான பாடல். பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் சேலம் மாவட்டம் அறிவழமங்கை விருப்பமாக தம்பி விருப்பமாக ஒழித்து நன்றி தம்பி ஒரு அருமையான பாடல் தேர்வு நன்றி. பாடலை கேட்டு பதிவு முத்துகிறார். என்னுடைய விருப்ப பாடலை வழங்குறதுக்கு மிக்க நன்றிகள் அண்ணா அப்படின்னு சொல்கிறார் பதிவு முத்துகிறார். நன்றி தம்பி ஒரு சூப்பரான பாடல். பாடலை கேட்டு பதிவிட்ட அத்தனை சொந்தங்களுக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல்.

ஆஃபீஷியல் எடுத்த பாடல். நினைவெல்லாம் நித்யா படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல். தேன்மொழி தேன்மொழி பாடலை விரும்பி கேட்டது தேன்மொழி முருகன் குடும்பத்தார் விருப்பமாக ஒரு சூப்பரான பாடல். இந்த பாடல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி கேட்குற பாடலில் இந்த பாடலும் உண்டு. நன்றிம்மா, ஒரு அருமையான பாடல் தெருவுக்கு நன்றி. எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி அம்மா பாடிய ஒரு அட்டகாசமான பாடல் சொல்லலாம். ஏதோ நினைவெல்லாம் நித்யா பாடல்.

0: நிகழ்ச்சியில் ஓடித்த பாடல்,
1: ஒரு சூப்பரான பாடல் உண்டு. நினைவெல்லாம் நித்யா படத்துலேருந்து ஒரு அற்புதமான பாடல். பாடல் விரும்பி கேட்ட சொந்தம் தேன்மொழி முருகன். குடும்பத்தார் விருப்பமாக ஒரு சூப்பரான பாடல். நன்றிம்மா, ஒரு அருமையான பாடல் தெருக்கு. பாடலை கேட்டு நிறைய சிக்கர் பதிலாக ஊற்றுறாங்க. நான் விரும்பிய பாடலை வழங்கினதுக்கு ஆர்ஜே பரசுராமன் அண்ணாவுக்கு அறிவிப்பாளருக்கு நன்றி அப்படின்னு சொல்லிடுறேன். நன்றிம்மா, ஒரு அருமையான பாடல் தேவைக்கு நன்றி. நீச்சல் அடுத்த பாடல்

நெக்ஸ்ட் அடுத்த பாடல், வருஷமெல்லாம் வசந்தம் படத்துலேருந்து ரெட்டியார்பட்ட கீதா குமார் சகோதரி விருப்பமாக ஒரு சூப்பரான பாடல். இதோ சகோதரி விரும்பி கேட்ட பாடல்.

இயேசு ஒழித்த ஒரு சூப்பரான பாடல் வருஷமெல்லாம் வசந்தம். படத்துலேருந்து ஒரு அற்புதமான பாடல். பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் ரெட்டியார்பேட்டை தீபாகுமார் சகோதரி விருப்பமாக ஒழித்தது. சகோதரி, ஒரு சின்ன விண்ணப்பம். உங்கள் பேர், ஊர் பேர் வந்து ஆரம்பத்தில் சொல்கிறேங்க, தெளிவாக இருக்கு எனக்கு.

ஆரம்பத்தில் சொல்லிட்டீங்கன்னா தெளிவாக இருக்கும். நிகழ்ச்சி முடியும் போது அந்த வாய்ஸ் முடியும் போது கொஞ்சம் வால்யூம் குறையும் கொஞ்சம் எல்லாமே பதிவிடும் போது. அதனால் வந்து ஃபஸ்ட்டில் சொல்லிவிடுவேன். ஓகே நன்றிம்மா. நான் பாடலை கேட்டு பதிவு கொடுத்துக்கிறேன். நான் விரும்பிய பாடலை வழங்கினதுக்கு தலேஷ் பரசுரமானவர் நன்றி சொல்கிறாங்க. நன்றிம்மா. அறிவு பாடலை நன்றி சொல்கிறாங்க. நன்றி நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து பாடலை பதிவிட்டது நன்றி பதிவிட்டது உங்களுக்கும் நன்றி. இந்த பாடலை கேட்டு பதிவிட்ட அத்தனை சொந்தங்களுக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாம்.

நெக்ஸ்ட் அடுத்த பாடலாக என்னதான் முடிவு படத்துலேருந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த பாடல், அனைவருமே கேட்க வேண்டிய பாடல். என்னதான் முடிவு படத்துலேருந்து ஒரு அற்புதமான பாடல். எவ்வளோ அர்த்தம் இருக்குது தெரியுமா அந்த பாடலில்? எப்போன்னா நமக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தால் அந்த பாடலில் நான் கேட்பேன். அந்த மாதிரி ஒரு அற்புதமான பாடல், பாடல் விரும்பி கேட்ட சொந்தம் தேனி மாவட்டம் ஹரிச்சந்திர ஐயா விருப்பத்தில் ஒழிக்க போகுது. சூப்பரான பாடல் இது.

0: என்ன தம்பி, மணி 2 ஆகுது, ஏன் இப்படி இருட்டுல உலாத்திட்டு இருக்க?
1: இன்னைக்கா இருட்டறையில உலாத்துற? 10 வருஷமா தன்னந்தனியா இருட்டறையில இருந்து பழக்கப்பட்டவண்ணினா, அந்த 10 வருஷமும் பழுக்கி பழி வாங்கணும்னு தவம் இருந்திருக்கேன்.
0: நடுகாத்துல என்ன தம்பி, பேசாம தூங்கு.
1: தூக்கமா? பழுக்கி பழி வாங்குற வரைக்கும் எனக்கு தூக்கம் வராதண்ணி. அண்ணி, அவன் கொலகார மட்டுமில்ல, நம்பிக்கை துரோகி, நயவஞ்சக
2: வஞ்சகனி.

0: வருதான் தம்பி. பழி வாங்கணும் பழி வாங்கணும்னு துடிக்கிறியே, அந்த பழிகாரன் இதுவரைக்கும் உயிரோடு இருப்பாங்கிறது என்ன?
1: நிச்சயமா இருப்பான். நீ அன்னைக்கு சொன்ன கொலை செய்யலங்கிறது உண்மையா இருந்தா இந்த வீட்டுல இருறான்? இன்னைக்கு சொல்றேன், நான் கொலை செய்யலங்கிறது உண்மையா இருந்தா அவன் உயிரோட இருந்துதான் ஆகணும். என் கையால மடிஞ்சுதான் தீரணும். ஒரு நோய் இல்லன்னு பெருநோய் வந்தாலே அவன் சாக மாட்டான். கோடி வகை

நிகழ்ச்சியில் ஒரு அற்புதமான படம் ஒளித்தது. என்னதான் முடிவு படத்திலிருந்து? தேனி மாவட்டம் ஹரிச்சந்திர ஐயா விருப்பத்தில் ஒளித்தது. நன்றி இல்லையா, ஒரு அருமையான படத்திற்கு நன்றி. ரொம்ப ரொம்ப பிடித்த பாடல். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக நிலையத்தில் நேரம் 8:36. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சென்னை மோகன்றங்க பத்மாவதி ஐயா விருப்பத்தில் பாட்டி சொல்லை தட்டாதே படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல். ஏதோ ஒலிக்கும் பாடல்.

திரைக்கணவனில் ஒரு சூப்பரான பாடல் ஒலித்தது. பாட்டை சொல்லை தட்டாதே படத்துலேருந்து ஒரு அற்புதமான பாடல். பாடல் விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை மோகனரங்க பத்மாவதி ஐயா விருப்பத்தில் ஒலித்தது.

பாடலை கேட்டு பதிவிட்ட அத்தனை சொந்தங்களுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக திரைக்கான நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நிலையத்தில் நேரம் 8:41. சர்வசுந்தரம் படத்திலிருந்து சென்னை பத்மாவதி அம்மா விருப்பத்தில் ஒலிக்கும் பாடல்.

திரைக்கள நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் ஒலித்தது. சர்வசுந்தரம் படத்துலேருந்து ஒரு அற்புதமான பாடல். பாடல் விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை பத்மாவதி அம்மா விருப்பத்தில் பாடலை கேட்டு பதியம் கொடுத்துக்கிறாங்க. பாடலை வழங்கினதுக்கு நன்றி மகிழ்ச்சி சொல்கிறாங்க. நன்றிமா, அருமையான பாடத்திற்கு நன்றி. இந்த பாடலை கேட்டு பதிவு கொடுத்த அத்தனை சொந்தங்களுக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நியூஸில் அடுத்த பாடலாக அன்னை ஒரு ஆலயம் படத்திலிருந்து சென்னையிலிருந்து கீதா குமார் சகோதரி விருப்பமாக ஒரு சூப்பரான பாடல் சகோதரி, இதோ ஒலிக்கும் பாடல்.

திரைக்கான நிகழ்ச்சியில் ஒரு அற்புதமான படம் ஒளித்தது. அன்னை ஒரு ஆலயம் படத்துலேருந்து ஒரு சூப்பரான படம். பாட விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை அகிலா சீதர் சகோதரி விருப்பமாக ஒளித்தது. நன்றிமா ஒரு அருமையான பாடல் தேர்வுக்கு. பாடலை கேட்டு பதிவிட்ட அத்தனை சொந்தங்களுக்காக அத்தனை சொந்தங்களுக்கும் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக

0: வாழ்ந்தவர் யாரடா போனால் போகட்டும்.
1: பாடலை கேட்டு சென்னை அகிலாசி நன்றி பதிவு கொடுத்துறாங்க. நன்றிம்மா.

திரைக்கட நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் ஒழித்தது. பாலும் பழம் படத்துலேருந்து டிஎம்எஸ் குரலில் ஒரு அற்புதமான பாடல். பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் சத்தியமங்கலம் கோகிலா பழனிசாமி நண்பர் விருப்பமாக ஒரு சூப்பரான பாடல் சொல்லி ஒரு நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. சுக பாடலாக இருந்தாலும் சுகமான பாடல். நெக்ஸ்ட் அடுத்த பாடல் நிலத்தில் நேரம் 8:59 பருத்தி வீரன் படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல். அடுத்த பாடல் பாட்டை விரும்பி கேட்ட சொந்தம் காஞ்சிபுரம் பிள்ளையார் படத்திலிருந்து சித்ரா முருகன் தினேஷ் விருப்பமாக ஒரு சூப்பரான பாடல். இது நிகழ்ச்சியில் ஒழிக்கும் பாடல் பருத்தி.

0: நிறுத்துக்கிறேன்ல. பாடுங்கடி என்ன நக்கல. ஏய் நீ வா, நீங்க வா, எல்லாம் வரிசையா நில்லு. நல்லா இடுப்ப வளைச்சு நெளிச்சு ஆடணும். என்ன
1: இங்க ரியா கண்ட பக்கத்துல கை வச்சா உனக்கு மரியாதை இல்ல. ஆமா
0: இங்கே வாரியா வைக்கத்த. ஏய் அர்ரா.

0: வேளமாடி வச்சு மாரளவு ஜன்னல் வச்சு
1: அப்படி போலீஸ் தப்பு
0: எட்டி எட்டி பார்த்தாலும் வேறவன் பொண்டாடி நீ தாண்டி அடி காதறந்த மூலி உன கட்டு வண்டி தாளி அடி காதறந்த மூலி உன கட்டு வண்டி தாளி அட இந்த படி படிக்க

0: காந்திரிச்சு வாங்கடி ஓடிடலாம், அக்கால அள்ளிட்டு வாங்கடி. திருச்சா வண்ண எடுத்து விடுவாங்க.
1: செருப்பு குடுங்கடா.
2: யாரு அவன்?
1: ஓடுன்னு
2: நல்லா
1: ஓடுன்றா.
3: குண்டே விட்டானயா சண்டால பேர்?

திரைக்கான நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் ஒலித்தது. பருத்தி வீரன் படத்துலேருந்து ஒரு அற்புதமான பாடல். ஆனால் பாடலை கேட்ட சுதந்திரத்தை தான் ஆளை காணும். நிகழ்ச்சியில் பாடலை கேட்டு உற்சாகமாக பதிவிட்ட அத்தனை சொந்தங்களுக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இதுவரை நிகழ்ச்சியில் இணைந்து பாடலில் பதிவிட்ட அத்தனை சொந்தங்களுக்காக ஒரு பரிசு பாடல், அதுக்கப்புறமா சகோதரி கேட்ட பாடல், ஒரு சூப்பரான பாடல். அத்தனை சொந்தங்களுக்காக பரிசு பாடலாக பாடலை கேட்டு உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். இதோ ஒலிக்கும் பாடல்.

நியூஸில் அடுத்த பாடலாக சோழச்சேலேருந்து கேஆர்எஸ் சுகுமார் விருப்பமாக, சகோதரி விருப்பமாக பத்ரகாளி பாட்டிலிருந்து ஒரு சூப்பரான பாடல். இது சகோதரி விரும்பி கேட்ட பாடல். பரிசு பாடல் ஒழித்த பாடலுக்கு பதிவிட்ட அத்தனை சொந்தங்களுக்காக என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள், நன்றி. இதோ சகோதரி விரும்பி கேட்ட பாடல், விஜயரசகுமார் சகோதரி விருப்பமாக.

ஒழித்த திரை கணேசில் ஒரு சூப்பரான பாடல், பத்திரகாளி படத்திலேருந்து ஒரு அற்புதமான பாடல் ஒழித்தது. பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் சோலைச்சேரிலேருந்து விஜய ரசகுமார் சகோதரி விருப்பமாக நன்றிமா ஒரு அருமையான பாடல் தெரிவிக்கும். நன்றி. பாடலை கேட்டு பதிவு முடிச்சுக்கிறாங்க.

என்னுடைய விருப்ப பாடலை வழங்கினதுக்கு ஆர்ஜே ஜலலட்சுமி பரசுராம அண்ணாவுக்கு வாழ்த்துக்கள், நன்றி அப்படின்னு சொல்லிடுறாங்க. நன்றிம்மா. நிகழ்ச்சியில் இதுவரை இணைந்து பாடலை பதிவிட்ட அத்தனை சொந்தங்களுக்காக என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள், நன்றிகள். மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும் போது சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது என்றும் உங்களுடன் தனலட்சுமி பரசுராமன். நன்றி, வணக்கம்.